0: ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சின்ன நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சேன் ஊழ்மை ஓய்வுயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மலா சிச்சிச்சா மறக்க பெறுவாள்.
1: NATO Quick.

ஜாமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டுழன் மறைக்கே அனைந்தியா ஊழ்மை ஓய்வுயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மலா சிச்சினா மறக்க பெறுவாள்.